ஆப் ஜீட்டிங்க பரம பக்தர் அதிரியா பரதய மல பிரீதம் தன் தன் ஸ்ரீ குரு கிருஷ்ண சேவ் ஜி மகாராஜ் ஆப் ஜி தே பாவன பவித்திர அஸ்தான் தே தர்ஷன் தீதார் கரதய அமிர்தமய கீர்த்தன் சரவண கரதய மாய் பாய் ஜி நே மாயா தே கீர்த்தி பக்ஷிஷ் கரணி சர்வாத் நு அப்னே தர் கர் கு நாம் தீதாஸ் சரணா தி பிரீத்தி ஹர் மைதான ஹர் கார்ஜ ஃபத்தே பக்ஷிஷ் கரணி அப்னே பாவன பவித்திர உபதேஷ் ਸਾਡੇ ਸਰਬੱਤ ਦੇ ਹਿਰਦੇ ਵਿੱਚ ਵਸਾਉਣ ਦੀ ਪਾਲਤਾ ਕਰਨੀ। ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ